தக்கட்டு தக்கட்டு தின்னு தததா, தகன தத்தக்கு தின்னு தததா, தக்கட்டு தக்கட்டு தின்னு தத்ததா, தகன தத்தக்கு தின்னு தததா, தக்கட்டு தக்கட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகன தத்தக்கு தின்னு தக திறக்க தின்னகின, தக்கட்டு தக்கட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகன தத்தக்கு தின்னு தக திறக்க தின்னகின, தக்கட்டு தக்கட்டு தின்னு தக திறக்க தின்னகின, தகன தத்தக்கு